சீதல சாந்த தயால தை காம குரோத திருஷ்ணா அஹங்காரா தானதே ஹோயே சகல கை சாத் சந்தோஹ தயா தர்ம சோஜ சந்தன தேவ மந்தலை.